0: நைசரின் மல பேர் பலசானா
1: ஐயா பேர் பலானோ
0: ஐயா பேர் பலானோ யல்லையே சோன் பதாயா ஏதோ இசுவுக் இசரீர் பதாயா ஐசிசி